0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக KJ யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக்கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,875 ரூபாயிலிருந்து 2,125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000 அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின்

0: சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம். பிரவாச்சகஹ ஜதின சர்மா. அத வார்த்தாக. பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினா ஹ்யஹ குஜராத்தஸ்ய சானந்த க்ஷேத்ரே சிஜி செமி சன்ஸ்தாயாஹ அத்யாதுனிகஸ்ய ஓசேட் செமி கண்டக்டர் சன்யந்திரஸ்ய உத்காடனம் கிருதம். அத்ராவசரே ஜனசபாம் சம்போதயன் பிரதானமந்திரிணா பிரதிபாதிதம் யத் அயம் விகாசஹ பாரதஸ்ய பிரகாட இலெக்ட்ரானிக்ஸ் கிராந்தேஹ ஆகாமி சரணமஸ்தி யேன தேஷஹ பூர்வமேவ விஸ்வஸ்ய த்விதீயஹ ப்ரிஹத்தமஹ தூரபாஷ நிர்மாத்ருத்வேன சமேதிதஹ. சஹ திருடவிஸ்வாசம் பிரகடிதவான் யத் சானந்த க்ஷேத்ரம் வைஸ்விக செமிகண்டக்டர் கேந்திரத்வேன சமேதிஷ்யதே.
2: आज का ये कार्यक्रम इस बात का प्रमाण है कि भारत जो ठान लेता है वो करके दिखाता है. पांच साल पहले भारत ने संकल्प लिया था कि देश को सेमी कंडक्टर हब बनाएंगे. हम डिजाइन इन इंडिया, मेक इन इंडिया के मंत्र को लेकर आगे बढ़े और आज देश के तीसरे सेमीकंडक्टर प्लांट में भी चीप पैकेजिंग का कॉमर्शियल प्रोडक्शन शुरू हो रहा है.
1: तेन गदितं यत सानंदं प्रतिवर्षं 20 कोटि चिप्स निर्माणार्थं सज्जमस्ति. तेन 500 कोटि परिमितस्य लक्ष्य निर्धारणार्थं शुभाशयाः अपि प्रकटिताः. அத்தாவசரி கேந்திரமந்திரிணா அஸ்வினி வைஷ்ணவேன கோஷிதம் யத் ஷட்விம்சத்யதிகத்விசஹஸ்ரதமவர்ஷாந்தம் யாவத் பாரதே பஞ்ச செமிகண்டக்டர் சன்யந்திராணி பூர்ணதஹ க்ரியாஷீலானி பவிஷ்யந்தி. பிரதானமந்திரிணா ஜோத்பூர் விமானபத்தனே நூதனஸ்ய டெர்மினல் பவனஸ்யாபி உத்காடனம் கிருதம். ததனந்தரம் சஹ பாலோத்தரா மண்டலஸ்ய பசபதரா க்ஷேத்ரே தேசஸ்ய அத்யாதுனிகம் க்ரீன்ஃபீல்ட் ரிஃபைனரி சஹ பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் இத்யேதத் ராஷ்ட்ராய சமர்ப்பிதவான். அத்தராந்தரே தேன ஜெயப்பூர் மெட்ரோ த்விதீய சரணஸ்ய ஷிலான்யாசோபி கிருதஹ. அவசரேஸ்மின் பிரதானமந்திரிணா ப்ரோக்தம் யத் பஷ்சிம ஏஷியா க்ஷேத்ரஸ்ய சங்கர்ஷேண ஏகவிம்சதி தமாயாஹ சதாப்த்யாஹ மஹத்தமஹ ஊர்ஜா சங்கடஹ சமுத்பன்னஹ கிந்து பாரதேன சமயோசித நிர்ணயைஹ கூட்டநீத்யா ச ஏஷஹ காலஹ சம்முகீ கிருதஹ.
2: பாரதனே ஹர் ஸ்தர் பர் சஹி ஃபைஸலே லியே சங்கட் கா समय रहते सटीक आकलन किया, प्रभावी रणनीति बनाई, भारत के संसाधनों का संतुलित प्रयोग किया, भारत की डिप्लोमेटिक पावर का सकारात्मक इस्तेमाल किया और तब जाकर भारत संकट से उबर पाया है.
1: ஸ்ரீ மோதி ராஜஸ்தான சர்வகாரஸ்ய விபின்ன விபாகேஷு நவநியுக்தேப்யஹ சதுஃபஞ்சாதசஹஸ்ர யுவபியஹ நியுக்தி பத்ராணி அபி ப்ராயச்சத். கேந்திரிய கிரஹமந்திரி அமித் ஷாஹ சானந்த க்ஷேத்ரே நூதன சிஜி செமி ஓசேட் இத்யஸ்ய உத்காடனம் ப்ராவிதிக ஆத்ம நிர்பரதாயாம் பாரதஸ்ய அபினவ பதக்ஷேபஹ இத்யுதீரிதவான். அஸ்ய அத்யாதுனிக சன்யந்திரஸ்ய உத்காடனம் பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினா கிருதம். கிரஹமந்திரிணா சாமாஜிக சஞ்சாலிய தந்திரே ஸ்வலேகே பிரகடிதம் யத் பாரதஸ்ய ப்ரௌத்யோகிகி மஹாசக்தித்வேன விகாஸ் யாத்ராயாமேஷஹ கஷ்சன நூதனஹ கீர்த்திஸ்தம்பஹ அஸ்தி. விதேசமந்திரி டாக்டர் எஸ் ஜெய்சங்கரஹ அத்ய பிரபிருதி அஸ்ய மாசஸ்ய தசதினாங்கம் யாவத் கத்தார் பஹ்ரீன் குவேத் ஓமான் தேசானாம் ஆதிகாரிக யாத்ராயாம் பவிஷ்யதி. ஸ்வப்ரவாசகாலே விதேசமந்திரி தத்தத் தேசியானாம் சமகக்ஷ நேத்ரிபிஹ சஹ ஷீர்ஷ நேத்ருத்வேன ச சஹ மேலிஷ்யதி. विदेश मंत्रालयेन प्रोक्तं यत्

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையான 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 7:25 திரையிசை, 7:30 ஆட்சவேரி, 8:30 திரைகானம், 9 மணிக்கு இசைப்பட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் மயிலாப்பூர் கேசரி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 12 மணிக்கு திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர். எம் எஸ் பத்மா அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மதியம் 2:30 3 மணிக்கும் திரைகானம் ஒலிக்கும். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, 5 மணிக்கு அரங்கிசையில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம். மாலை 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்வலேஷன், 7:10 கடிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வணிகவரி ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களுடன் நேர்முகம், 7:05 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத சித்திரம் ஹிந்தியில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையான 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: கோயில் வரமாட்டா.
1: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
2: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரே வரே, நானும் வரேன்.
1: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
2: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
1: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
2: நீ என்ன ரம்யா சொல்ற, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
1: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
2: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
1: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்ன?

0: என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது, இதனால தான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
1: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
0: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1st வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
1: நானும் செடியோட வந்துடுறேன். செடியை நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர், 2028-2029ஆம் ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே 30ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 3வது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண்வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கட், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம், லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயச்சனும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய

0: அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி 100.1 FM கோல்ட் அலைவரிசை நேரம் இப்பொழுது 7:25. திரை இசையில் யூத் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்

ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சாய்ரா முஜ்தபா. த ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்சஸ் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரீஜனல் ஏர் கனெக்டிவிட்டி ஸ்கீம் விக்சித் உடான் டு கிவ் ஃபில்லப் டு ஏர் டிராவல் இன் டியர் 2 அண்ட் டியர் 3 சிட்டிஸ். Government hikes onion procurement price for price stabilization buffer by 13% to 2,125 rupees per

0: இனி விளம்பரம். நேரம் இப்பொழுது 8:34.
1: Online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
0: நேரம் இப்பொழுது 8:34. திரைக்கணத்தில் கமல்ஹாசன், சித்ரா, கிளின்டன், டாம்னிக் குரல்களில் தெனாலி படத்தின் பாடல்.

நேரம் இப்பொழுது 8:48:30. திரைக்கானத்தில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா குரல்களில் வானத்தைப் போல படப்பாடல்.

அன்புடன் அழைக்கப்பட்டார். டி எம் தியாகராஜன் அவர்கள் பிரபல மிருதங்க வித்வான் மகாலிங்கம் பிள்ளை மற்றும் சீதாலட்சுமி அம்மாள் ஆகியோருக்கு 1923 பிறந்தார். தமது சிறிய வயதிலேயே சங்கீதத்தில் ஆர்வமிக்கவராக திகழ்ந்த டி எம் தியாகராஜன் அவர்கள் தமது 8வது வயதில் முதல் கச்சேரியை செய்தார். மிருதங்க மேதை புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள் இவரது கச்சேரியை கேட்டு மகிழ்ந்து தமது சீடராக ஏற்றுக்கொண்டார். பிறகு டி எம் டி அவர்கள் தன்னுடைய குருகுல வாசத்தில் சங்கீத பிதாமகராக விளங்கிய செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களிடம் பயின்றார். பிற்பாடு பல கச்சேரிகள் செய்ய துவங்கி தமிழ்நாடு இசை கல்லூரியில் பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கென்று தனி பாணியை உருவாக்கி கல்பனாஸ்வரங்களில் முதன் முறையாக பல நுணுக்கங்களை புகுத்தி பாடினார். இவருக்கு கலைமாமணி பட்டம் வழங்கி தமிழக அரசு கௌரவித்தது. 1983 மத்திய அரசு சங்கீத நாடக அகாடமி விருதை வழங்கி சிறப்பித்தது. இவர் பிரபல இசைக்கலைஞர் மட்டுமல்லாது சிறந்த வாக்கியக்காரராகவும் விளங்கினார். 1956 திருப்பாவை திருவம்பாவை இசை தொகுப்பு, 1975 கோபாலகிருஷ்ண பாரதி, ராமசாமி சிவன், திருவாரூர் ராமசாமி பிள்ளை ஆகியோரது பாடல்களை கொண்ட இசை மலர்கொத்து என்ற புத்தகத்தை வெளியிட்டார். மேலும் கீத மாலிகா, கீத சங்கமா, கீத ரத்னா, முருக கானம் போன்ற இசை தொகுப்புகளையும் வழங்கினார் என்பது சிறப்புடையது. பல மாணாக்கர்களை உருவாக்கி சங்கீத உலகிற்கு சிறப்பான தொண்டினை ஆற்றினார் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்கள். இன்றைய இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் இசை நிகழ்ச்சிக்கு எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். எந்தோ பிரேம வீணை குப்பையர் வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சுருட்டி ராகம் ஆதி தாளம்.

0: நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வித்வான் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன், டி எம் டி என்று

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னே நம்மிதினையா, மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ரசாபு தாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

ஆகாஷவாணி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நேர்மை பொழுது 10:50. நிகழ்ச்சியின் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில் வருவது இதய தாமரை படப்பாடல்.

திரையிசையின் இனிமையான பாடல்களை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. நிகழ்ச்சிக்கு நிறைவாக வரும் பாடலின் படம் இணைந்த கைகள். ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயச்சந்திரன். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:55.

திரை கணத்தில் தொடர்ந்து வல்லரசு திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் சங்கர் மகாதேவன். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:16:35.

நேரம் இப்பொழுது 12 மணி. ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. இசையோடும் பொருளோடும் குரல் தரும் இனிய செய்திகளை கேட்டுணரும் நேரம் இது. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: தரும்.
1: ஒருவனுக்கு மனம் பொருந்தாத உட்பகை தோன்றினால் அது அவனது உறவு சுற்றத்தையும் பொருந்தாமல் செய்து பல துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 884, அதிகாரம் உட்பகை.
0: மனம் மானா உட்பகை தோன்றின் இனமான ஏதம் பலவும் தரும்.
1: ஒருவனுக்கு மனம் பொருந்தாத உட்பகை தோன்றினால் அது அவனது உறவு சுற்றத்தையும் பொருந்தாமல் செய்து பல துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 884, அதிகாரம் உட்பகை.
2: இசையோடும் பொருளோடும் குரல் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம். குரல் அமுதமாக. இனி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைக்கான மொழிக்கும் 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். எம் எஸ் பத்மா அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியன் அவர்கள் வாயிலின் ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 3 திரைக்கான மொழிக்கும், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல், 5 அரங்கிசையில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வணிகவரி ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களுடன் நேர்முகம், 7:05 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத சித்திரம் ஹிந்தியில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: நேரம் இப்பொழுது 12:06. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: Online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
0: என்னென்ன திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள்? டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

ஆற்றில் விழுந்து குளிச்ச போது, ஐர மீன் கடிச்ச போது, கூச்சல் போட்டு அழுத்ததென்ன வள்ளியம்மா, கைய கொடுத்த போது இழுத்ததென்ன கள்ளியம்மா.

0: திரைக்கணம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக வரும் பாடலின் படம் ராஜா, ஒலிக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன்.
1: கல்யாண பொண்ணு கட பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. கல்யாண பொண்ணு கட பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. காதல் போ

இலை விடும் போதே மலர் விடும் ரோஜா, பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. இலை விடும் போதே மலர் விடும் ரோஜா, பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. ராதா மோகம் ராஜா யோகம், ராதா மோகம் ராஜா யோகம்.

0: ஒரு பக்க காதல் இரு பக்கமாக சம்மதம் சொல்பவள் நீ அல்லவு. ஒரு பக்க காதல்
1: நிறைவுற்றது திரைகாணம். தொடர்வது தெலுங்கிலும் தமிழிலும் செய்திகள்.

0: సాధిస్తున్నారు. మరో 180 అనుమానిత కేసులను కూడా గుర్తించారు. ఇబోలా వ్యాధిని అరికట్టడంలో ఎదురవుతున్న పలు సవాళ్ల గురించి అధికారులు నివేదికలో పేర్కొన్నారు. ప్రపంచ ఆరోగ్య సంస్థ దీన్ని ఇప్పటికే తీవ్రమైన మహమ్మారి వ్యాధిగా ప్రకటించింది. ఛత్తీస్గఢ్కు చెందిన ప్రముఖ పాండువాణి గాయని పద్మవిభూషణ్ అవార్డు గ్రహీత తీజన్ బాయ్ కన్నుమూశారు. తన శక్తివంతమైన స్వరం, అద్భుతమైన రంగస్థల ప్రదర్శన, విలక్షణమైన కథన శైలితో తీజన్ బాయ్ పాండువాణి కళకు భారత్లోనే కాకుండా అంతర్జాతీయంగా కూడా కొత్త గుర్తింపు తీసుకొచ్చారు. మహాభారత కథను వేదికపై సజీవంగా ప్రదర్శించడంలో ఆమెకున్న అసాధారణ ప్రతిభ ఆమెను భారతీయ జానపద సంస్కృతిలో అత్యంత ప్రసిద్ధ కళాకారిణిగా నిలబెట్టింది. రాష్ట్రపతి ద్రౌపది ముర్ము, ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ తీజన్ బాయ్ మరణం పట్ల సంతాపం వ్యక్తం చేశారు. ఫీఫా ప్రపంచకప్లో ఫిలడెల్ఫియాలో జరిగిన రౌండ్ ఆఫ్ 16 మ్యాచ్లో పారాగ్వేపై 1-0 గోల్స్ తేడాతో విజయం సాధించి ఫ్రాన్స్ క్వార్టర్ ఫైనల్స్కి చేరుకుంది. టెక్సస్లోని హ్యూస్టన్లో జరిగిన మరొక మ్యాచ్లో మొరకో కెనడాపై 3-0 గోల్స్ తేడాతో విజయం సాధించి క్వార్టర్ ఫైనల్స్కి చేరుకుంది. విశేషాలు మరొకసారి. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈ నెల 6 నుంచి 8 వరకు ఇండోనేషియాలో పర్యటిస్తారు. పీబీజీ రామ్జీ చట్టం కింద రానున్న 5 7.5 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా పెట్టుబడి పెడతారని వ్యవసాయ శాఖ మంత్రి శివరాజ్ సింగ్ చౌహాన్ చెప్పారు. వార్షిక అమర్నాథ్ యాత్రలో మొదటి 2 32,000 మందికి పైగా భక్తులు మన్సులింగం దర్శనం చేసుకున్నారు. ఫీఫా ప్రపంచకప్ ఫుట్బాల్ టోర్నమెంట్లో ఫ్రాన్స్ మొరకు క్వార్టర్ ఫైనల్స్కి చేరుకున్నాయి. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும், ஷெட்யூல்டு வகுப்பினர், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் 2 பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும்

0: ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்ரீகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று இரண்டாம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்ரீகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்ரீகர்கள் பெஹல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்ரீகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 பயிற்சி இன்று தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும், சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும், சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,954 உயர்ந்துள்ளது. 16,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ், 16,000க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலுங்கானா, விதர்பா

0: இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000-க்கும் மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேரம் இப்பொழுது 12:50. மெல்லிசை. முதலில் அரக்கோணம் சோசு யுவராசன் எழுதிய பாடல் ஒன்று என தொடங்கும் பாடலுக்கு இசையமைத்திருப்பவர் ஜெய்ஸ்ரீ ஜெகன், பாடியிருப்பவர் சுனந்தா ராமதாஸ்.

கட்டுப்படு என தொடங்கும் எஸ் என் சுப்பிரமணியம் எழுதிய பாடலுக்கு கே பத்மநாபன் இசையில் குரல் கொடுத்திருப்பவர்கள் ராஜ்குமார், பாரதி, ஜெய்ஸ்ரீ ஜெகன்.

நிகழ்ச்சியில் எம் எஸ் பத்மா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்களின் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து மீனாட்சி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பூர்வி கல்யாணி ராகம், ஆதித்தாலம்,

நிகழ்ச்சியில் இதுவரை எம் எஸ் பத்மா அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டோம். சி வி கிருஷ்ணசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் 4 மணி ரசிக்கலாம் திரை கானம். திரைகாணத்தில் முதல் பாடலாக ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

ஒலித்த குரல்கள் மனோசித்ரா. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல்கள் ஹரிஹரன், சித்ரா. லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சாதனா சர்கம். அடுத்து விஐபி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். ஹரிஹரன், சித்ரா குரல்களில்.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

ஒலித்த குரல்கள் மனோ சுஜாதா, பிஸ்தா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல்கள் விஜய் சோபா சேகர், ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து.

ஹரிணி குரலில் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் ஷாலினி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இது தேநீர் நேரம்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: கட்டளை கட்டலாம் சுயமகி கற்படை பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக மனோ பாடியுள்ள பாடல்.
1: அழகி நீ பேரழகே,

ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் முதலில் ரகுநாயகா, தியாகராஜர் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாலஞ்சு காமாட்சி, ஷாமசாஸ்திரி கீர்த்தனை, மத்தியமாவதி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கடம்.

நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்களின் வயலின் இசை, எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குரு பிரசாத் அவர்கள் கடம்.

0: குருபிரசாத் அவர்கள் கடம். 10:10 விஷதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர், NS காமாட்சி அவர்களின் பாட்டு, R சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இரண்டு திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் இ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, அரவிந்த் பார்கவ் அவர்களின் மாண்டலின் இசை, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். இளைஞர் இசையில் பங்கேற்பவர்கள் ஜே பரீட்சித் மற்றும் சி துளசி ஆகியோரின் பாட்டு, எம் அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 டெல்லி செய்தி சேவை பிரிவு வழங்கும் மக்கள் உரை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை நேர்கள் கேட்டது இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்திருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. சென்னை வானொலி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வணிக வரித்துறையின் வரி வசூல் ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் அனுபவம் வாய்ந்த ஒரு சிறப்பு விருந்தினரை நாம சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்கள் அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய சிறப்பு விருந்தினர் யாரு, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அதை பத்தி கேட்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
3: என் பேர் வந்து பொன்னுத்துறை. என்னோட சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகாவில் உள்ள சாமிநத்தம்ங்கிற ஒரு கிராமம். அதுல நாங்க விவசாய குடும்பங்கள். நான் வந்து அந்த நேரத்தில் அந்த அதுல உள்ள 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்க ஸ்கூல்ல உள்ள பள்ளியில தான் படிச்சேன். படிச்சு முடிச்ச உடனே ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல போய் என்னை 6ஆம் வகுப்புக்கு கிருஷ்ணபேரிங்கிற ஒரு மிடில் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அங்க நான் வந்து 8 வரைக்கும் படிச்சேன். 8 வரைக்கும் படிச்ச உடனே அவங்க கிறிஸ்டின் ஸ்கூல்லயே எங்க திருநெல்வேலி மாவட்டம் நாசரேத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மடத்துல சேர்த்து விட்டாங்க. அங்க 8 வரைக்கும் தான் இருந்தது. அவங்களே என்னை திருநெல்வேலி மாவட்டம் மணப்பாடுங்கிற திருச்செந்தூர்ல இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணப்பாடு கடற்கரை ஓரத்துல அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அதுல நான் ஒரு 9 வரைக்கும் படிச்சேன். 9 படிச்சு முடிச்ச உடனே எங்களுக்கு உள்ள அந்த நெருக்கடி அதுகளை எங்களால தாங்க முடியல. அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி மறுபடி எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள அரசு மேல்நிலை பள்ளி பூவனநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து சேர்ந்தேன். அதுல நான் 10ம் 11ம் படிச்சேன். அந்த நேரம்

0: பிளஸ் டூ எல்லாம் கிடையாது, 10ம் 11ம் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரங்கோயிலுக்கு அருகில் உள்ள மேல நீலிதநல்லூர் அப்படிங்கிற ஊர், முத்துராமலிங்க தேவர் கல்லூரி அப்படிங்கிற ஊர்ல நான் பியூசி படித்தேன்.
1: எந்த வருஷம் சார் பியூசி படிச்சீங்க?
0: பியூசி படித்தது 67-66 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலேஜில் பியூசி முடித்த உடனே அங்கேயே நான் டிகிரி பிஏ டிகிரி ஹிஸ்ட்ரி மேஜர் எடுத்து படித்தேன். படித்த உடனே நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை டவுனில் உள்ள முஸ்லீம் கல்லூரியில் போய் என்னை சேர்த்து விட்டாங்க. அங்கே நான் டிகிரி முடித்தேன். 75 மார்ச்ல பிஏ டிகிரி முடிச்சேன்.
1: பிஏல என்ன சார் முடிச்சீங்க?
0: ஹிஸ்டரி மேஜர்.
1: நல்லதுங்க சார், கிட்டத்தட்ட 1975 காலகட்டங்களிலே வந்து பிஏ வரலாறு படிச்சிருக்கீங்க. சரிங்க சார், படிச்ச உடனே எல்லாருமே வேலைக்கு போவோம். நீங்க உங்களுடைய வேலை பார்த்த அனுபவம் என்னென்னலாம் வேலை பார்த்தீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: சார், நான் வந்து எங்க குடும்பம் நல்ல விவசாய குடும்பம் சார். அந்த நேரத்திலேயே ஒரு 3 பம்ப் செட்டுகள் இருந்தது. அதனால நான் விவசாய வேலைகள் தான் நிறைய 6-7 வருஷமா விவசாய வேலைகள் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன்.

0: அதுக்கப்புறம் 1983 சர்வே டிபார்ட்மெண்ட்ல செக்ஷன் ரைட்டர் சொல்லி ஒரு போஸ்ட் எடுத்தாங்க. அதுல நான் போய் ஜாயின் பண்ணேன். அதுல மாசம் எனக்கு டெய்லி வேஜஸ் 8 ரூபா, 30 நாளைக்கு 24 740 ரூபா தான். நான் அதுல முதல் மாத சம்பளம் நான் இடையில போய் சேர்ந்ததுனால 178 ரூபாய் என்னமோ வந்தது. அதுல நான் என்னோட அம்மாவுக்கு 240 ரூபா போட்டு ஒரு சேலை எடுத்து கொடுத்தேன்.
1: ஆகா, அம்மா மேல அவ்வளவு பாசமா உங்களுக்கு?
0: ஆமா சார், அப்படி எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் 1985 நான் சிவகங்கையில போய் சர்வேயரா சேர்ந்தேன். சர்வேயரா சேர்ந்து அங்க நான் சர்வேயராவே இருந்தேன். அதுல வந்து எங்களுக்கு கன்சால்டேட் பே 450 ரூபா தான் சம்பளம். என்னோட வீட்டுல இருந்து என்னோட ஒய்ஃப் வந்து அந்த நேரம் பிஹெச்என்ஆர் இருந்தாங்க.
1: சார், இங்க ஒய்ஃப்னு சொல்றப்ப எங்களுக்கு ஞாபகம் வருது உங்களுடைய திருமண வாழ்க்கை. உங்களுடைய குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
0: நாங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சோம்.
1: அப்பவே காதல் கல்யாணமா?
0: ஆமா.
1: வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களா?
0: ஏத்துக்கிட்டாங்க, வேற வழி இல்ல.
1: நல்லதுங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க சார், நல்லா இருக்கு சொல்லுங்க.
0: காதல் கல்யாணம் தான் 1985 நாங்க கல்யாணத்தை முடிச்சிட்டோம். 6வது மாசம் 85 கல்யாணம் முடிச்சிட்டோம். முடிச்சு அவங்க வந்து எங்க ஊர்லயே தான் வேலை பார்த்தாங்க. அதுல இருந்து நாங்க எங்க வீட்டுல உள்ள ஒரு பிரச்சனையினால எங்களை வந்து போடிக்கு அருகில் உள்ள அகமலைங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு எங்களை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க என் ஒய்ஃப். அது வந்து ஏறத்தால கொடைக்கானலுக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் தூரம்.
1: அப்ப நீங்க சர்வே டிபார்ட்மெண்ட்ல எந்த ஊர்ல வேலை பாத்தீங்க?
0: நான்

0: வந்து சிவகங்கையில வேலை,
1: சிவகங்கை நீங்க வேலை பாத்தீங்க, உங்க மனைவி வந்து போடி பக்கத்துல வேலை பார்த்தாங்க.
0: இருந்தாலும் நான் எங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய நேரம் கிடைக்கும், அதை எங்க வீட்டுல வச்சு வேலைகளை செஞ்சுக்கிட்டு நான் அவங்களோடயே பயணிச்சு அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு டைம் ஸ்கேலுக்காக நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் ஒய்ஃபுக்கும் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கிடைச்சது. அதுல நாங்க வந்து அவ்வளவு எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள எம்புதுப்பட்டிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க ப்ரொமோஷன்ல அங்க வந்து வேலைக்கு வந்தாங்க. நான் வந்து ஏறத்தால எங்களுக்கு இந்த கன்சல்டேட் பிடிக்காதனால எங்களோட ஸ்டாஃப்கள்லாம் முயற்சி பண்ணி டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் வாங்கிக்கிட்டு 5வது மாசம் 1998 நாங்க வந்து கமர்சியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்க.
1: எந்த ஊர்ல சார் நீங்க முத முதல் கமர்சியல் டாக்ஸ்ல என்னவா ஜாயின் பண்றீங்க சார்?
0: முதல் முதல்ல மதுரையில உள்ள வெஸ்ட் வெளி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பிரிவுல நான் வந்து ஜூனியர் அசிஸ்டண்டா சேர்ந்தேன். அதுல சேர்ந்து அதுல பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னோட ஒய்ஃபு போடியில வேலை பார்க்கறதுனால நான் முயற்சி பண்ணி போடிக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டேன். மறு வருஷம் அங்க போய் நாங்க ஒரு 10-17 வருஷங்கள் இருந்தோம். போடி, பெரிய குளம், இதுலயே மாறி மாறி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
1: சரிங்க, எனக்கு என்ன தோணுது, நான் இப்ப ரெண்டு பேருமே அரசு வேலையில இருக்கீங்க, எப்படி சார் குடும்பத்தை நடத்துனீங்க, உங்க குழந்தைகள்?
0: நான் வந்து போடிக்கு எங்களுக்கு ஒன்னா தான், ஒரே வீட்டுலதான் இருந்தோம். நான் வந்து பெரிய குளம் அங்கிட்டு இங்கிட்டு நான் பஸ்ல போயிட்டு வந்துடுறேன். அதனால அவங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. நான் அவங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து முதல் குழந்தை வந்து பூபன் சக்கரவர்த்திங்கிற பையன் பிறந்தான். 90s பிறந்தான். அதுக்கப்புறம் நாங்க அவனை படிக்க வச்சோம். இப்ப அவன் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வாடிப்பட்டியில வேலை பார்க்க.
1: நல்லதுங்க சார்.
0: அவரோட மனைவி வந்து இங்க மதுரையில நரிமேடுல உள்ள கிராம வங்கி, கிராம சேவை வங்கி, முன்னாடி பாண்டியன் பேங்கா இருந்தது, இப்ப வந்து கிராம வங்கிய மாத்திருக்கிறாங்க. அதுல வந்து மேனேஜரா இருக்கிறாப்புல இங்க. அவங்க லைஃப், எனக்கு ரெண்டு பையங்க, இன்னொரு பையன் அப்பு சக்கரவர்த்தின்னு சொல்லி பேர், அவனும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தான். அவனும் இருக்கிறான், இன்னும் அவனுக்கு வேலைகள் கிடைக்கல.
1: ரெண்டே பையன் தானே சார்?
0: ரெண்டே பையன்.
1: நல்லதுங்க சார். பேர குழந்தைகள்?
0: மூத்தவனுக்கு ஒரு பேர குழந்தைகள், அவன் பேரு கதிர் சண்முகம். சண்முகம்ங்கிறது எங்க அம்மாளோட நேம்.
1: அது அம்மா மேல உங்களுக்கு ரொம்ப பாசமா இருக்கும் போல. நீங்க முத முத சர்வே டிபார்ட்மெண்ட்ல சம்பாரிச்ச அந்த முதல் சம்பளத்துல அம்மாவுக்கு சேலை வாங்கி கொடுத்தீங்க. உங்க பேரனுக்கும் வந்து அம்மாவோட பேரை சேர்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு.

0: திருமங்கலத்திலிருந்து என் ஒய்ஃப் வந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்துட்டாப்ல ப்ரொமோஷன்ல, எம்பதுப்பட்டிங்கிற ஒரு அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. அதனால நான் இங்க மாறி வந்துட்டேன். அங்க வந்து நான் வரி வசூல் ஆய்வாளரா பணியாற்றினேன்
1: திருமங்கலத்துல. எந்த வருஷம் சார்?
0: 2011-15 இருக்கு, 11-12 இருக்கு.
1: நல்லதுங்க சார்.
0: அப்படியே என்னைய 3 வருஷத்துக்கு மேல அங்க இருக்க எங்க இதுல டிரான்ஸ்பர் பண்ணிருவாங்க. அதுல இருந்து என்னைய திருப்பரங்குன்றம் சர்க்கிளுக்கு, அங்கேயும் நான் ஆய்வாளரை தான் போய் சேர்ந்தேன். ஆய்வாளரை தான் சேர்ந்து அங்க 3 வருஷமா என்னமோ பண்ணேன்
1: சார். அடுத்ததா, இப்ப நீங்க ஒரு பக்கம் டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கீங்க, மேடம் உங்க மனைவி வந்து ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, குடும்பத்தை எப்படி சார் நீங்க வந்து நிர்வகிச்சு கொண்டு போக முடிஞ்சு? ஏன்னா உங்க பசங்களை வந்து படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்தையோட எப்படி நீங்க வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார்?
0: நான் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருவேன், அவங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால அங்கே தான் தங்கியிருந்தோம். என் பையங்களவெல்லாம் எனக்கு நாங்கள் 10 மணிக்கு இது மேலே தானே போவோம் ஆஃபீஸுக்கு. அதனால அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது வைக்கிறது எல்லாமே நானே செஞ்சுக்கிடுவேன். என்னோட மனைவிக்கு கஷ்டமெல்லாம் இல்லாமலே நான் செஞ்சுக்கிடுவேன்.
1: அதாவது உங்க மனைவிக்கு வந்து உற்ற துணையா நீ இருந்திருக்கீங்க?
0: இருந்திருக்கேன்.
1: கேட்க சந்தோஷமா இருக்கு. அதாவது ரெண்டு பேர் வேலை பார்த்தாலும் யாராவது ஒரு ஆள் வந்து குடும்பத்தை பார்த்துட்டா தான் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக முடியும். அந்த பொறுப்பை நீ எடுத்துட்டு பண்ணீங்க என்ன சார்?
0: பண்ணும் பண்ணும்.
1: நல்லதுங்க சார், நல்லதுங்க சார்.
2: நல்ல தலைவனும்

0: எந்த ஒரு அரசு பணியாளர் அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஒன்னு வரும், ஓய்வு பெறும் காலம் உண்டு. நீங்க ஓய்வு பெற்ற அந்த அனுபவம், அந்த நாட்களை பத்தி சொல்லுங்க சார், அந்த பசுமை மாறாத நினைவுகள்.
1: நான் வந்து மே 2015 மேல வந்து நான் ரிட்டையர்ட் ஆகி
0: கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு.
1: 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த நேரம் எனக்கு வயது முதிர்வுலதான் நான் பணி ஓய்வு பெற்றேன். மதுரையில தான் நான் பெற்றேன். அதுல எனக்கு ஏசி டிசி ஜேசி பெரிய ஆபீசர்கள் அங்கதான். அது வந்து இப்போ பெரிய கோட்டம், மதுரை கோட்டம்.
0: எங்க இருக்கு
1: இது? கோர்ட்டுக்கு பக்கத்துல உள்ள ராஜா முத்தியாமன்றத்துக்கு பக்கத்துல உள்ள 5 மாடி கட்டடம் தான் எங்களோட ஆபீஸ்.
0: உங்க ரிட்டையர்மெண்ட் அந்த நல்ல எல்லா ஆபீசரும் வந்திருந்தாங்க?
1: ஆமா, எல்லா ஆபீசர்களும் வந்திருந்தாங்க. எனக்கு பேனு அரப்பவுன் மோதிரம் சாப்பாடு கிப்பாடு எல்லாம் டிபன் கிபன் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. என் ஒய்ஃபு கூட வேலை பார்க்கல, எல்லா ஸ்டாஃப்களும் வீட்டுக்கு இங்க வந்திருந்தாங்க. சிறப்பா இருந்துச்சு அதோட ஓய்வு.
0: சரிங்க சார், இப்ப ஓடி ஓடி உழைத்த காலம் உண்டு. காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போக, சாயங்காலம் 6-7 மணிக்கு வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி ஓடி உழைத்த காலம் போய் ஓய்வு காலத்துல கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. இந்த ஓய்வு காலத்தை நீங்க என்ன சார் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க?
1: நான் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு சாமிநத்தம்ங்கிற எனக்கு சொந்த ஊருக்கு வந்து எனக்கு உள்ள ஒரு 5 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வாழை போட்டிருக்கிறேன், கடலை எல்லா பருத்தி எல்லா மாசலும் போடுவேன். அதுல இருந்து நாங்க நல்ல எங்களுக்கு வருமானம் நல்லா இருந்தது. அதைத்தான் இப்பயும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்.

0: ரிட்டையர்ட் ஆன பிறகு விவசாயம் மாறிட்டீங்க, நல்லதுங்க சார். அதாவது இப்பவும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கீங்க, என்ன சார் பண்றீங்க? அதாவது விவசாயத்துல நீங்க தினமும் போயிருவீங்களா?
1: பாத்து கொடுத்து நான் ஒரு ஆள் வச்சிருக்கேன், அந்த ஆள் எல்லாம் தண்ணி எல்லாம் பாத்து
0: இப்ப ஆக்டிவா இருக்கீங்க. சரிங்க சார், நல்லது சார். இப்ப ஓய்வு காலத்துல உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சம் என்ன சார் பண்றீங்க?
1: பொழுதுபோக்கு என் பேரனை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். என்னோட ஒய்ஃப் என்னை விட ரொம்ப நல்ல அறிவுள்ளவ, திறமசாலி. அவளோட அட்வைஸ்ல நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம்.
0: நல்லதுங்க சார், நல்லது.

0: ஏதாவது ஒரு நல்ல நாள் பொழுது நாள்லாம் கட்டாயம் கோயில் குளத்துகளுக்கு வீட்டில் கூட்டிகிட்டு போவோம். சொந்த கார் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நாங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வரோம்.
1: சரிங்க சார். சார், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நபர், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமான ஒரு நபர் அப்படின்னா இந்த தருணத்தில் யாரை சார் சொல்ல வரீங்க? என்ன காரணம் சார் சொல்லுங்க சார்.
0: என்னோட ஒய்ஃபை தான் சொல்லுவேன்.
1: எந்த விதத்தில் உங்கள் மனைவி வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க?
0: நான் வந்து ஒரு பட்டிக்காட்டில் பிறந்து நாங்கள் வளர்ந்ததுனால அந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸ் கிடையாது. என்னோட ஒய்ஃப் வந்து டவுன்லயே இருந்து அவங்க அம்மா நர்ஸ், அவங்க பாட்டி நர்ஸ், இந்த மாதிரி அவங்க வழியில நல்லா வந்ததுனால என்னையும் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றமான பாதைக்கு அவங்க தான் கொண்டு வந்தாங்க.
1: ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இன்னைக்கு நல்லா இருக்கிறது காரணம் வந்து உங்க மனைவின்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்ப நிகழ்ச்சி நிறைவுக்கு நம்ம வந்துடலாம் சார். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இப்ப வயசு கிட்டத்தட்ட 70 நெருங்கி இருப்பீங்க சார்.
0: 69
1: வயசு. உங்க வாழ்க்கையில நிறைய பொதுமக்கள் அதிகாரிகள் சொல்லி நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்தின் மூலமா இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
0: சார், பசங்க எல்லாருமே சின்ன வயசுலயே நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும், படிக்கணும், தாய் தகப்பன் சொல்லுகிறத நல்லா கேட்கணும். அப்படி கேட்டாதான் நம்ம முன்னேற்றத்துக்கு வர முடியும். எப்பயுமே தாய் தகப்பங்க சொல்றத கேட்டாதான் நல்லா இருக்கும், நம்ம முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இதே மாதிரிதான் சார் எல்லாருமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நேரம் பொன்னானது, அதுல வந்து நீங்க எப்ப நல்ல நேரங்கள் கிடைக்கும் அந்த நேரம் வந்து நல்லதுக்கு பயன்படுத்திக்கணும். நல்ல படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ நல்ல நேரத்தை பயன்படுத்தி முன்னேறணும். உடல் ஆரோக்கியம், காலையில எந்திரிச்ச உடனே நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். காலையில எந்திரிச்ச உடனே 4:30 மணிக்கெல்லாம் என்னத்தையாவது படுத்துக்கிட்டாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி காலையில எந்திரிச்சு நான் நல்ல

0: எங்க வீட்டுல எல்லாம் பழைய சோறு வச்சிருப்பாங்க, தண்ணி ஊத்தி பழைய சோறு வச்சிருப்பாங்க. அதை நான் காலையில எப்படியும் ஒரு 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிருவேன். குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடப்பேன், எப்படியும் நான் ஒரு 2 கிலோமீட்டராவது நான் நடந்து போய் தான் வருவேன். நடந்து போய் வந்ததுன்னு வீட்டுல டீ கீ போட்டு வச்சிருப்பாங்க, குடிப்பேன். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க மதிப்பு கொடுங்க, அதெல்லாம் முதல்ல செய்யுங்க, அது போதும்.
1: சார், நிகழ்ச்சியுடைய நிறைவா வந்து நீங்கள் ரசித்து விரும்பக்கூடிய ஒரு பாடல் என்னன்னு சொல்லுங்க, நம்ம அதை ஒளிபரப்பலாம் சார்.
0: எனக்கு பிடித்த சினிமா பாட்டுல உயர்ந்த மனிதன்கிற படம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அவர் மேஜர் சுந்தரராசன் சாரும் நடந்துகிட்டே படிப்பாங்க.
1: என்ன பாடல் சார்?
0: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. அந்த பாட்டு எங்களுக்கு நல்லா பிடிக்கும் சார், அதை மறுபடி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ரொம்ப நல்லதுங்க சார், ஒரு அருமையான பாடலுடன் நிகழ்ச்சி வந்து இனிதே நிறைவு பெறுகிறது. எங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தை வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
0: என்னை அழைத்து என்னுடைய அனுபவங்களை கேட்ட மதுரை வானொலி நிலையத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: இதுவரை இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வணிக வரித்துறையின் வரி வசூல் ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய கனிந்த வாழ்வு. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2,000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவித்தது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்க அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி

0: உள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவேக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென்ஸ் ஸ்லோவேனியாவின் அனா டொஃபான்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி பீடு நடை போடும் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையரகத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரித்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி தொடர்பான விவரப்பலகைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரி திரு ஜெய்சிங் கூறும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி பீடு நடை போடும் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையரகத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரித்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர். அதன் அடிப்படையில் இந்தியாவின் வரி கட்டமைப்பில் கடந்த 2017 ஆண்டு மத்திய அரசு அறிமுகப்படுத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள், மத்திய மாநில அரசுகளின் வலுவான ஒருங்கிணைப்பு மூலம் ஜிஎஸ்டி வரிமுறை தொடர் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. 2025 ஆண்டில் ஜிஎஸ்டி வரி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள், குறைவான வரி விகிதங்கள், வரி விலக்குகள், எளிதான வழிமுறைகள் இந்த அமைப்பை மேலும் எளிதாக்கியுள்ளன. இத்தகைய நடவடிக்கைகள் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்கள், விவசாயிகள், கைவினை கலைஞர்கள், ஏற்றுமதியாளர்கள் என அனைத்து தரப்பினருக்குமானதாக சரக்கு சேவை வரியை மாற்றியமைத்துள்ளது. சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் கீழ் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஜிஎஸ்டி வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் வரி வருவாய் அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையர் ரோஹித் திவேதி.
3: Central GST Commissionerate in Salem. So there were only 36,000 SSE. SSE are the taxpayers who get themselves registered with the department. And now in 2026, we have total 78,000 SSE in Salem. That gives us that people are being associated, the entities are getting associated with GST department. And on revenue side also, the combined revenue collection of central excise duty and central GST duty, it is around 5,500 crore. And in comparison to last year, we are observing an 8-9% growth of revenue, which shows that people of Salem and adjoining district, they are contributing a lot for the growth of country. They are giving their contribution in the growth story of our nation.
2: Salem.

0: மண்டலத்தில் கடந்த 2017 ஆண்டு வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 36,000 இருந்த நிலையில் நடப்பாண்டில் இந்த எண்ணிக்கை 78,000 உயர்ந்துள்ளது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்திடும் வகையில் ஒரே நாடு ஒரே வரி என்ற அடிப்படையில் சரக்கு சேவை வரி மிகப்பெரிய தாக்கத்தை வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. இந்த வரி சீர்திருத்தங்கள் பொதுமக்கள் வணிகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்திற்கு வலு சேர்க்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி தொடர்பான விவரப்பலகைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரி திரு ஜெய்சிங் கூறும் தகவல்கள்.
2: சென்னைக்கு மணிமகுடம் சூட்டும் ஒரு முக்கிய இடங்களில் ஒன்றாக இந்திய ராணுவத்தின் அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி அமைந்துள்ளது. மிக நீண்ட பாரம்பரிய பெருமை மிக்க இந்த கல்லூரியில் இளம் ராணுவ வீரர்கள் தீவிர பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் ராணுவத்தில் பல்வேறு நிலைகளில் அதிகாரிகளாக அமர்த்தப்படுகின்றார்கள். நட்பு நாடுகளைச் சேர்ந்த இளம் வீரர்களுக்கும் இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் பல்வேறு நாடுகளிலும் இந்தியாவிலும் பல முன்னாள் ராணுவ தளபதிகளை உருவாக்கிய பெருமை கொண்டது இந்திய ராணுவத்தின் சென்னையில் உள்ள அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி. இதில் எவ்வாறு இளைஞர்கள் இணையலாம் என்பது போன்ற முக்கிய தகவல்கள் அடங்கிய அழகிய பெயர் பலகைகள் சென்னை ஓட்டியே நங்கநல்லூர் சாலை மெட்ரோ ரயில் நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ஏஜே பெர்னாண்டஸ் மெட்ரோ ரயில் நிலைய அதிகாரிகள் முன்னிலையில் தொடங்கி வைத்தார்கள். இவற்றை பார்வையிடுவோர் இந்த பாரம்பரிய பெருமை மிக்க அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியின் அரிய தகவல்களை பெறுவதோடு இளைஞர்கள் இந்திய ராணுவத்தில் அதிகாரிகளாக இணைவதற்கான ஊக்குவிப்பையும் பெறுவார்கள். சென்னையிலிருந்து ஜெயசிங்.
1: தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் முத்ரா திட்டத்தில் கடன் உதவி பெற்று பயனடைந்த பயனாளிகள் வழங்கும் தகவல்கள்.
3: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
4: பேர் பார்த்திபன். கல்லூரி முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்தேன். அப்போ நான் பேங்க்ல லோன் கேட்க போவேல நம்ம முத்ரா திட்டத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சது. முதல்ல ஒரு 50,000 லோன் கொடுத்தாங்க. அதை நான் சரியா கட்டினதுனால எனக்கு ஒரு 5,00,000 வரைக்கும் லோன் கொடுத்தாங்க. அதனால சொந்த தொழில் பண்றேன். இந்த திட்டத்தை எனக்கு வழங்கிய பாரத பிரதமருக்கு நன்றி.
5: பேர் பத்ரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் போய் கேட்க இருக்கும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமா கொஞ்சம் அப்ளை பண்ணதுல ஒரு 5,00,000 எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால ஒரு 1,00,000 எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10,00,000 வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
1: விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை பாரதம் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2014 முதல் 2025 ஆண்டு வரை 233,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 2025-26 ஆண்டு புதிய தனிநபர் கழிப்பறைகள் 5,964 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 514 கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 950 கழிவறைகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பத்ம விபூஷன் விருது பெற்ற புகழ்பெற்ற பண்ட்வானி நாட்டுப்புற கலைஞர் டாக்டர் தீஜன் பாயி அவர்களின் மறைவு கலை உலகிற்கு பேரிழப்பு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்திகள், மகாபாரத கதைகளை இசை மற்றும் அசாத்தியமான நடிப்பு திறனுடன் விவரிக்கும் பண்ட்வானி பாரம்பரிய கலைக்கு டாக்டர் தீஜன் பாயி உலக அளவில் ஓர் ஈடு இணையற்ற அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். சத்தீஸ்கரின் பிரபலமான பண்ட்வானி நாட்டுப்புற கலையை பாதுகாப்பதிலும் அதனை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றதிலும் அவரது பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் கூறியுள்ளார். அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நேரடி பணப்பரிமாற்றம் எனும் தொழில்நுட்ப புரட்சி நாட்டின் நிர்வாகத்தை மாற்றி அமைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முன்பு ஏழை எளியவர்களுக்கு அனுப்பும் நிதி இடைத்தரகர்களாலும் தகுதியற்ற போல்

0: பயனாளிகளாலும் முறைகேடாக சுரண்டப்பட்டதாக குறை கூறியுள்ளார். ஆனால் தற்போது நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் தவறான வழிகளில் வீணாவது தடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த நிதியாண்டில் மட்டும் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியால் முறைகேடுகள் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதன் விளைவாக ஒரே ஆண்டில் 83,064 கோடி ரூபாய் அரசு பணம் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆதாருடன் இணைக்கப்பட்ட நேரடி பண பரிமாற்றம் இந்த முழு டிஜிட்டல் புரட்சியின் அடித்தளமாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசின் நலத்திட்ட பட்டியல்களில் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த லட்சக்கணக்கான போலி பெயர்கள், இறந்தவர்களின் கணக்குகள் மற்றும் இரட்டை பதிவுகள் அனைத்தும் தனித்துவமான அடையாள முறையின் மூலம் துல்லியமாக கண்டறியப்பட்டு ஒழிக்கப்பட்டதாகவும் திரு கிஷன் ரெட்டி குறிப்பிட்டுள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். திரைகானத்தில் முதல் பாடலாக டான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலை பாடியவர்கள் அனிருத், ரவிச்சந்திரன், ஸ்ரீராம் சந்திரா, சாகிதி.

இரவின் நிழல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். திரைகாணத்தில் தொடர்ந்து அடுத்த ஒலிக்கு இருக்கும் குரல்கள் ரவி, சாஷா, திருப்பதி. காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக.

0: கீதா காமாடியிலிருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க. போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை சார்.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:34 ஆன் த க்ளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் அண்ட் எஃப்எம் கோல்ட் 100.1. எஸ் ஐ ஆல்வேஸ் டெல் யூ மை டியர் லிஸ்னர்ஸ், யூ ஹாவ் டு பி ஹாப்பி. பட் யூ நோ, லவ் இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் திங் இன் யுவர் லைஃப். இட் கம்ஸ் அண்ட் கோஸ், இட் கம்ஸ் அண்ட் கோஸ். I just tell you, the best, who is your best partner? You have to answer me the question. The best partner is only you, thyself. Yes, there are so many toxic relationships out there. You have to find out with your own brain, not with your heart. You have to work out with your brains and find. There are so many toxic relationships and so many politics out there in your job, in your work, everything. Why I'm telling is, tomorrow is Monday. Tomorrow is Monday. We have to face all the things on Monday. Fine. And what to say is, there are people who say they love you truly, but they love other people also truly. So you are just a part, just a bit of their life. That's it. So you should not think that as a great thing in your life, and you should not worry, because the best partner is who? You, thyself alone. Love thyself and be happy always. And coming up, next track is from Jennifer Lopez, Let's Get Loud. Here goes the track. Listen to music and enjoy it.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1 வித் மீ அஜய் ரேகா டில் 11 PM டுடே வித் யூ. எஸ் வாட் டு சே இஸ் ட்ரூ லவ்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. யூ தேர் எக்ஸிஸ்ட் எனி ட்ரூ லவ்? ட்ரூ லவ் எக்ஸிஸ்ட் வென் இட் எக்ஸிஸ்ட் இஸ் வென் த சைல்ட் இஸ் போர்ன் அண்ட் த பேபி இஸ் ட்ரூலி டிபெண்ட் ஆன் யூ டில் இட் ட்ரிங்க்ஸ் மில்க். தென் லேட்டர் ஐ டோன்ட் நோ ஹவு தட் லவ் டிஸப்பியர்ஸ் பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி பீப்புள் டு ஷோ லவ் அண்ட் கேர் ஃபார் தட் பேபி, ரைட்? ஸோ தட் வில் பி மதர் அண்ட் சைல்ட் லவ் வுட் பி அ ட்ரூ லவ். பட் spouse and your spouse, your husband and wife relationship, some people are really good, you know, they share the true love because they think they are they say that they love only their wife, and other women out there are their sisters and mothers, they treat like that. Few men are like that. Yes, and few women are also like that. Now, I don't know, so many things happen out there. Love, I mean, the dog's love is a true love, you know, because it's always faithful to you because it believes that you give the food and everything. Dogs are really great, you know. Their love are really true, and the animals whom they love, the humans, their love is really pure. And that is very good. And only one thing I just say, don't believe in, I mean, you have to believe in love, but you have to love the Heavenly Father. Heavenly Father in the sense, the one who created you, the God in front of you is your mom and dad. Oh, today I'm speaking so much of philosophy out there. Fine, let's hear to Indila Love Story. It's a very pretty, very good track, and it gives the real meaning of love story. If you see that picturization in that album, it's really very good. You will love it. Now let's listen to Indila Love Story.

டைம் இஸ் 10:50 ஆன் த கிளாக் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் வி ஆர் எண்டிங் அ சண்டே வண்டர்ஃபுல் என்ஜாயபிள் சண்டே ஆஃப் 5th July 2026. ஓ மை காட், டுமாரோ இஸ் மண்டே, வி ஹாவ் டு ரஷ் டு ஒர்க், பட் வாட் டு டூ, அகெயின் சண்டே வில் கம் ஆன் 12th July அண்ட் ஐல் பி தேர் ஆன் 12th July ஃபார் யூ டு ஃபைண்ட். அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஜஸ்ட் டெல், ஐ லவ் யூ லாட்ஸ், ஐ லவ் யூ லாட்ஸ், ஐ லவ் யூ லாட்ஸ். I don't know about the other relationship, whatever may be, but I love you lots, my dear listeners, till my last breath. Yes, I'm there always for you. And FM Gold's 100.1 is always there for you to entertain you. Time is almost 10:50 and you have any grudges or anything, just forget it and just go to bed. So you have to catch your beauty sleep so that when you sleep well, you look beautiful. When you're beautiful, when you're handsome, you'll be happy. If you're happy, you'll be you'll be healthy. If you're healthy, you'll be wealthy. Fine. Coming up, next track is from Ed Sheeran, Shape of You. Listen to music and sleep tight, my dear lovable listeners. Here goes the track, Ed Sheeran's Shape of You.

அடுத்து இரு கோடுகள் திரைப்படத்துக்காக பி. சுசீலா ஜமுனாராணி பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவு 12:11. இப்பொழுது கேட்கலாம் இரவின் மடியில். இதில் ஆத்தாவுன் கோவிலிலே அழகன் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் ஆத்தாவுன் கோவிலிலே திரைப்பட பாடல், மனோ எஸ் ஜானகி பாடியது.
2: சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும்

0: எஃப்எம் கோல்டு வழங்கிய இரவின் மடியில் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: சில நொடிகள் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டின் லேட் நேரம் நல்லிருக்குப்பின் 1:10. இப்பொழுது கேட்கலாம் நினைவில் நின்றவை. அடிமை பெண் அக்கா தங்கை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில்

0: அடுத்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது,

ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே

0: அடுத்து டிஎம் சவுந்தரராஜன் எல்லாரீஸ்வரி பாடிய பாடல்.
1: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
2: முத்தம் முத்தம்
1: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டித்தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம்.

0: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்ற நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக பி சுசிலா பாடிய பாடல்.
1: திருமகள் என் வீட்டை தேடி வந்தாள், திருமண பாட்டொன்று பாடி வந்தாள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் கடவுள் அமைத்த மேடை கல்யாணராமன் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

நேயர்கள் நெஞ்சமறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கண்ணத்து கொடுக்குற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயா

நீர்கள் நெஞ்சம் இருப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி காவேரி மான் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா

தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ கட்டாக்கிட்டா தெரு தெரு தெரு தீ

தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு தகட்டு

தானகதட்டை கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக்கத்தாக

நேயர்கள், இதுவரை 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் உஸ்தாத் அல்லா ரேகா மற்றும் உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன் அவர்களின் தபிலா இசையை கேட்டீர்கள்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சபாபதிக்கு ஆபோகி ராகத்தில் அமைந்த கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ரூபக தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் நான் கடவுள் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் பாடிய பாடல்.